0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

0: தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி தொடர் நிகழ்ச்சியில் பங்கேற்று கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியும் வாழ்த்துகளும். மக்கட்பேறு என்ற அதிகாரத்தில் நாம் தொடர்கிறோம். இன்று நாம் சிந்திக்கின்ற அந்த குரல் தந்தை குழந்தைகள் தொடர்பாக ஆற்ற வேண்டிய கடமை, அதை வெளிப்படுத்துகின்ற உணர்த்துகின்ற ஒரு செய்தி. எனவே குடும்பத்தில் இருக்கிற தந்தையர்களே, ஒரு நிமிடம் இங்கு கவனியுங்கள். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். ஒரு தந்தை தன் மகனுக்கு தன் மகளுக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்பது ஒன்று உண்டு, நல்ல செயல் என்பது ஒன்று உண்டு. அது என்னவென்றால் அவையத்து முந்தியிருப்ப செயல். ஒரு அவையில், ஒரு சமூகத்தில் வாழுகின்ற அந்த குழுமத்தில் முந்தியிருப்ப செயல், அவரை ஒரு முன்னோடியாக, ஒரு முதல்வராக, ஒரு சிறப்பு மிக்கவராக, ஒரு உயர்ந்தவராக, அந்த அவைக்கு உரிய ஒரு தகையாளராக, சான்றோராக உயர்த்துகின்ற அந்த கடமை என்பது தந்தைக்கு இருக்கிறது. புறநானூறு குறிப்பிடுகிறது, சான்றோனாக்குதல், மகனை சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. தந்தை செய்ய வேண்டிய கடமை, கடன் என்று ஒன்று உண்டென்றால் அது தன் மகனை தன் மகளை சான்றோராக உயர்த்துவது. சான்றோராக உயர்த்துவதற்குரிய சூழலை குடும்பத்தில் உருவாக்குவது. இது தாய்க்கும் தந்தைக்கும் இரண்டு பேருக்குமே இணைந்த கடமை. இருப்பினும் தந்தைக்கு கூடுதல் கடமை. காரணம் என்னவென்றால், ஒரு மகனோ ஒரு மகளோ தான் வளர்ந்து வருகின்ற அந்த பருவத்தில் தன் தந்தையை ஒரு கதாநாயகனாக பார்க்கிறார்கள். கதை வேந்தன், தான் பின்பற்றக்கூடிய அந்த ஒரு மாதிரி, அது இந்த தந்தை. எனவே தந்தை எப்படி துள்ளுந்து ஓட்டுகிறார், எப்படி மகிழ்ந்து ஓட்டுகிறார், அவர் எப்படி அலைபேசியில் பேசுகிறார், அவர் எப்படி உடை உடுத்துகிறார், என்னென்ன உணவு உண்கிறார், இவை எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு பாடங்கள். ஏனென்றால் அந்த குடும்பத்தில் அவர்தான் கதாநாயகன். அந்த வகையில்தான் இன்று இந்த பெற்றோர், அதிலும் சிறப்பாக தந்தை, மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. குழந்தை இருக்கின்ற பொழுதே அங்கு புகை பிடிக்கிறார்கள் என்றால் அது உடல் நலத்துக்கு தன்னை விட தன் குழந்தைக்கு கேடு என்பதை அறிந்திருக்க வேண்டும். அந்த உடல்நல கேடு என்பதை விடவும் அந்த குழந்தைக்குள் ஏற்படுகிற உளநல கேடு என்பது இருக்கிறதே, ஆன்மநல கேடு என்பது இருக்கிறதே, அது இன்னும் கூடுதலானது. ஆக புகைப்பிடித்தலோ, மது அருந்துதலோ, தகாத சொல் சொல்லுதலோ, தன் மனைவியை அடித்தலோ, அல்லது அங்கு குழந்தைகள் இருக்கின்ற பொழுது பொய் சொல்லுதலோ, பிறரை அவமானப்படுத்துதலோ, இழிவுபடுத்துதலோ, அந்த வீட்டில் இருக்கிற பெரியவர்கள், அந்த கணவனுடைய தாய் தந்தை, அவர்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருத்தலோ, இவை எல்லாம் தான் அந்த குழந்தைக்கு பாடங்கள். எனவே குழந்தைகள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு இடரலாக இல்லாமல் இருத்தல் என்பது கட்டாய தேவை. இறைமகன் இயேசு குறிப்பிடுகிறார், குழந்தைக்கு, சின்னஞ்சிறியவர்களுக்கு இடரலாக இருக்கிறவர்களுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி கடலில் ஆழ்த்த வேண்டும் என்று, அவர் தந்தையாக இருந்தாலும் சரி. எனவே இந்த குழந்தைகளுக்கு இடரில்லா தன்மையோடு இருப்பது என்பது ஒரு கதை நாயகனுடைய ஒரு கடமை. அப்பா என்கிற ஒரு திரைப்படம் அண்மையில் வந்தது, சமுத்திரக்கனி அவர்கள் உருவாக்கிய ஒன்று, அதை தந்தையர்கள் நீங்கள் பார்க்கலாம். அந்த தந்தை தன் மகன் சான்றோனாக உயர்ந்தவனாக வளருவதற்கு அவர் அணுகுகிற அந்த அணுகுமுறை என்பது ஒரு சிறப்புமிக்க அணுகுமுறை. தந்தையாகிய இறைவன் இறைமுகன் இயேசுவை பார்த்து சொல்கிறார், நீர் என் அன்பார்ந்த மகன், உம்மை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விண்ணக தந்தை நம் ஒவ்வொருவரையும் குறித்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். மண்ணகத்தில் வாழ்கிற இந்த குழந்தைகள் தொடர்பாக இந்த தந்தை மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதற்குரிய சூழலை குழந்தைகளுக்கு இந்த பெற்றோர் சிறப்பாக, தந்தை உருவாக்கி தர வேண்டும். எனவே இந்த உறுதிப்பாட்டோடு இந்த நாளை நாம் தொடர்வோம். மீண்டும் ஒரு முறை இந்த திருக்குறளை நாம் சொல்வதற்கு முயல்வோம். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். இறைவனுக்கு திருவுளமானால் மீண்டும் குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி, வணக்கம்.
1: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
2: இறை இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தாயாகிய திருச்சபை ஆண்டின் பொதுகாலம் 22வது ஞாயிற்றுக்கிழமையை மகிழ்ச்சியாகவும் சிறப்பான ஒன்றாகவும் கொண்டாடி மகிழ நம் அனைவருக்கும் அழைப்பினை விடுக்கின்றது. இறைவனின் வார்த்தை நமக்குள் இருக்கின்ற பொழுது அது நம்மை இறைவனுக்கு உகந்த தூய வழியாக நம்மை மாற்றும் என்றும், அந்த வழி நம் சிலுவைகளை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற உதவும் என்றும் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. எரேமியா இறைவாக்கினர் அழைக்கப்பட்ட பொழுது அவர் இளைஞராக இருந்தார். எனவே ஆண்டவர் அவரிடம், நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை நான் விடுவிப்பேன் என்று வாக்களித்தார். இறைவனின் வாக்கை நம்பி எரேமியா யூத மக்களிடம் இறை வார்த்தையை அறிவித்த பொழுது மக்களின் பாவத்தையும் மனம் திரும்புதலின் அவசியத்தையும் அறிவித்ததால் அரசர்களாலும் குருக்களாலும் மக்களாலும் அவர் நிராகரிக்கப்பட்டார். அவமானம், கேலி, துன்பம், சிறை என பல்வேறு வேதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார். இப்படிப்பட்ட வேதனை நிறைந்த காலத்தில் கூட எரேமிய இறைவாக்கினர், ஆண்டவரே, நீரே என்னை வலிமையாக பற்றி கொண்டீர் என்று கூறுவது அவர் இறைவன் மீது கொண்ட அளவற்ற அன்பையும் விசுவாசத்தையும் எடுத்துரைப்பதாக அமைகிறது. அவர் வேதனைகளால் நிறைந்த பொழுது பலமுறை இனி இறைவனின் பெயரை சொல்ல மாட்டேன் என்று தன் வாயால் அறிக்கையிட்ட பொழுதும் கூட மீண்டுமாக அவருடைய வார்த்தை என் இதயத்தில் அடைக்கப்பட்டு என் எலும்புகளில் எரியும் நெருப்பை போல இருக்கின்றது, அதை அடக்க முயன்று நான் களைத்து போகிறேன், என்னால் முடியவில்லை என்று இறைவாக்கினர் எரேமியா எடுத்துச் சொல்வது அவருடைய மனதில் ஆழமாக இறைவனின் வார்த்தையானது விதைக்கப்பட்டிருக்கிறது. விதைக்கப்பட்ட இறை வார்த்தை அதன் பலனை அனுபவிக்காமல் திரும்பாது என்று பழைய ஏற்பாட்டில் சொன்ன அதே வாசகங்கள் நமக்கு நினைவுக்கு வருகிறது. அன்பு இறை சமூகமே, கிறிஸ்துவில் அன்பு கொண்ட இறை மக்களே, இறைவனினுடைய வார்த்தை நம் மனதிற்குள் இருக்கின்ற பொழுது நம்மால் அதை அடைத்து போடவோ சிறையில் இட்டு பூட்டவோ முடியாது. அப்படி பூட்டப்பட்ட இறை வார்த்தை நம் எலும்புகளில் எறியும் நெருப்பை போல இருக்கும் என்று இறைவாக்கினர் எரேமியா நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார். இறைவன் எரேமியாவை அவர் தாயின் கருவில் உருவாகும் முன்பே அவரை தேர்ந்தெடுத்தார். பிறப்பதற்கு முன்பே அவரை திருநிலைப்படுத்தினார். எல்லா இனங்களுக்கும் இறைவாக்கினராக அவரை நியமித்தார் என்று எரேமியா புத்தகம் 1:5 நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த திருநிலைப்படுத்துதலும் தாயின் கருவிலிருந்து எரேமியாவை அறிந்தது அவருக்கு மட்டுமல்ல, இறைவனை விசுவாசிக்கும் நம் அனைவருக்குமே இந்த வார்த்தைகளானது பொருந்தும். நாம் அனைவரும் நம் தாயின் கருவில் உருவாகும் முன்பே இறைவன் நம்மை அறிந்திருந்தார், பிறக்கும் முன்பே நம் அனைவரையும் திருநிலைப்படுத்தி இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் இறைவனின் வார்த்தையை தியானித்து வாழ வேண்டும் என்பதே கிறிஸ்துவ வாழ்வின் மையமாக அமைகிறது. இறைவனின் வார்த்தையை தியானிப்பது நம் வாழ்வில் எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் என்பதை விவிலிய எடுத்துக்காட்டுகளோடு பார்ப்போம். நம் அனைவருக்கும் முன்மாதிரி தூய்மையானவள் என்று பார்க்கப்படுகின்ற அன்னை மரியாள் கூட இறை வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்தாள் என்று நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2:19, மரியா ஞானிகளும் மேய்ப்பர்களும் பிறந்த இயேசுவை பார்த்து அவரை பற்றி புகழ்ந்து பேசிய பொழுது அன்னை மரியாள் இவை அனைத்தையும் நினைத்து தியானித்துக் கொண்டிருந்தாள் என்று சொல்லுகிறது. 12 இயேசு காணாமல் போன பொழுது மரியாள் அவரே அறிஞர்கள் மத்தியிலும் மூப்பர்கள் மத்தியிலும் இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டு இருப்பதை கண்டு, நானும் உன் தந்தையும் உன்னை தேடினோமே என்று சொன்ன பொழுது இயேசு அவருக்கு மறுமொழியாக, நான் என் தந்தையின் இல்லத்தில் இருப்பது உங்களுக்கு தெரியாதா என்று பதிலளிக்க, நற்செய்தி வாசகம் மீண்டுமாக அடிகோட்டிட்டு காண்பிப்பது, அன்னை மரியாள் இவை அனைத்தையும் நினைத்து தியானித்துக் கொண்டிருந்தால் என்று சொல்லப்படுகிறது. இப்படி மனிதர்களுக்கு முன்மாதிரியாகவும் புனிதமிக்கவளாகவும் சிறந்தவளாகவும் இருக்கக்கூடிய அன்னை மரியாளே இறைவார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்தாரே என்றால், நாமும் கூட அதே இறைவார்த்தை நம் வாழ்வில் தியானித்து வாழ்வாக்க அழைக்கப்படுகின்றோம். தியானிக்கப்பட்ட இறைவார்த்தை நமக்குள் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தும் என்ற கேள்வி நமக்குள் எழ வாய்ப்புகள் உண்டு. லூகா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறைவசனங்கள் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களில் சக்கேயினுடைய மனமாற்றத்தை எடுத்துச் சொல்கிற பொழுது, ஆண்டவருடைய வருகையானது அவனை மனதை மாற்றி மீண்டுமாக அவன் கிறிஸ்துவை மிகவும் அன்பு செய்கின்ற மனிதனாக மாற்றுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இறைமகன் இயேசு வெகு தொலைவில் இருக்கின்ற பொழுது, இறைமகன் இயேசு வெகு தொலைவில் இருக்கின்ற பொழுது அவரை காண விரும்பினான். மரத்தின் மீது ஏறி நின்று அவரை கண்டான். இயேசு மரத்தின் கீழ் வந்து, நான் இன்று உன்னோடு தங்க போகிறேன் என்று சொன்னார். அவரை வீட்டில் கழித்து சென்றான், அவரோடு சேர்ந்து உணவு அருந்தினான். ஆனால் இயேசு நுழைந்தது அவனுடைய வீட்டில் மட்டுமல்ல, மாறாக அவனுடைய மனதிற்குள்ளாகவும் நுழைந்தார். அந்த நுழைதலை கண்டறிந்த சக்கேயு யாருடைய வற்புறுத்தனம் என்று தானாக எழுந்து நின்று 2 வாக்குறுதிகளை இறைவனுக்கு முன்பாக எடுத்துரைக்கின்றார். 1, ஆண்டவரே, நான் யாரையாவது ஏமாற்றியிருந்தால் அவர்களுக்கு 4 மடங்காக அவர்களுக்கு திருப்பி தருகிறேன். என் சொத்தில் பாதியை நான் ஏழைகளுக்கு தருகிறேன் என்று சொன்னார். இறைவனும் அவருடைய வார்த்தையும் மனதிற்குள் நுழைந்த பொழுது எப்படி சக்கையினுடைய மனமானது மாறி இறைவனை அதிகமாக விசுவாசிக்க தொடங்கியதோ, அதை போல நாம் எப்பொழுதெல்லாம் இறைவனுடைய வார்த்தையை தியானித்து நம் இறைவனை நம் உள்ளத்திற்குள் வாழ அழைக்கின்றோமோ, அப்பொழுது நம் மனதிற்குள் மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றமானது நம்மை இறைவனுக்கு உகந்த புனிதமிக்க வழியாக நம்மை மாற்றும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதைதான் இன்றைய 2 வாசகத்தில் வாசிக்க கேட்கிறோம். புனித பவுல் அடிகளார் இறைவனின் இரக்கத்தை முன்னிட்டு, உங்கள் உடல்களை உயிருள்ள தூய்மையான இறைவனுக்கு உகந்த பலியாக அர்ப்பணியுங்கள், அதுவே நீங்கள் செலுத்தும் உண்மையான இறை வழிபாடு என்று சொல்லுகிறார். எனவே எப்பொழுதெல்லாம் நாம் இறை வார்த்தையை தியானித்து இறைவனையும் அவர் நமக்கு இட்ட கட்டளைகளையெல்லாம் நாம் வாழ்க்கையில் கடைபிடித்து அதை வாழ்வாக்குகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாமும் உயிருள்ள தூய்மையான இறைவனுக்கு உகந்த பலியாக மாறுவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த உயிருள்ள தூய்மையான இறைவனுக்கு உகந்த பலி என்பது பழைய ஏற்பாட்டில் உள்ள விலங்குகளை கொன்றிடுகின்ற பலிகளைப் போல அல்ல, மாறாக கிறிஸ்துவோடு ஒவ்வொரு நாளும் நாம் இறந்து உயிர் தெழுகின்ற அந்த பலியானதே உண்மையான பலி என்று இன்றைய நற்செய்தி வாசகங்களும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. கிறிஸ்துவோடு இணைந்து இறந்து உயிர்ப்பது என்பது ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்றி வாழ்வது என்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இறைவனை பின்பற்றி வாழ இறைவன் சொல்லுகின்ற 3 வழி இருக்கிறது. 1, என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னையே மறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு நாள்தோறும் இறைவனை பின்பற்ற வேண்டும். 2, அவர் தருகின்ற உணவை உண்ண வேண்டும். 3, அவருடைய இரத்தத்தை பருக வேண்டும். யாரெல்லாம் இந்த 3 காரியங்களை செய்கிறார்களோ அவர்கள் இறைவனோடு சேர்ந்து ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பை காண்கிறவர்களாக இருப்பார்கள். அந்த உயிர்ப்பை காண்கின்ற தருணம் எது என்று கேட்டால் இறை வார்த்தையை தியானிக்கின்ற தருணம், தியானித்த வார்த்தையை வாழ்வாக்குகின்ற தருணம், வாழ்வாக்கிய அதே இறை வார்த்தையை மீண்டும் மீண்டுமாக பிறரோடு பகிர்ந்து கிறிஸ்துவையும் இறைவனையும் பிறரில் கண்டு நம்மை இறைவனுக்கு உகந்தபடியாக மாற்றுகின்ற சிறந்ததொரு வாழ்க்கையை வாழ இறைவனிடம் மன்றாடுவோம். இறைவனுடைய ஆசீரோடு நாமே இறைவனுக்கு உகந்த பலியாக மாறுவோம்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசு கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி தொடர் நிகழ்ச்சியில் பங்கேற்று கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியும் வாழ்த்துகளும். மக்கட்பேறு என்ற அதிகாரத்தில் நாம் தொடர்கிறோம். இன்று நாம் சிந்திக்கின்ற அந்த குரல் தந்தை குழந்தைகள் தொடர்பாக ஆற்ற வேண்டிய கடமை, அதை வெளிப்படுத்துகின்ற உணர்த்துகின்ற ஒரு செய்தி. எனவே குடும்பத்தில் இருக்கிற தந்தையர்களே, ஒரு நிமிடம் இங்கு கவனியுங்கள். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். ஒரு தந்தை தன் மகனுக்கு தன் மகளுக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்பது ஒன்று உண்டு, நல்ல செயல் என்பது ஒன்று உண்டு. அது என்னவென்றால் அவையத்து முந்தியிருப்ப செயல். ஒரு அவையில், ஒரு சமூகத்தில் வாழுகின்ற அந்த குழுமத்தில் முந்தியிருப்ப செயல், அவரை ஒரு முன்னோடியாக, ஒரு முதல்வராக, ஒரு சிறப்பு மிக்கவராக, ஒரு உயர்ந்தவராக, அந்த அவைக்கு உரிய ஒரு தகையாளராக, சான்றோராக உயர்த்துகின்ற அந்த கடமை என்பது தந்தைக்கு இருக்கிறது. புறநானூறு குறிப்பிடுகிறது, சான்றோன் ஆக்குதல், மகனை சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. தந்தை செய்ய வேண்டிய கடமை கடன் என்று ஒன்று உண்டு என்றால் அது தன் மகனை தன் மகளை சான்றோராக உயர்த்துவது. சான்றோராக உயர்த்துவதற்குரிய சூழலை குடும்பத்தில் உருவாக்குவது. இது தாய்க்கும் தந்தைக்கும் இரண்டு பேருக்குமே இணைந்த கடமை. இருப்பினும் தந்தைக்கு கூடுதல் கடமை. காரணம் என்னவென்றால், ஒரு மகனோ ஒரு மகளோ தான் வளர்ந்து வருகின்ற அந்த பருவத்தில் தன் தந்தையை ஒரு கதாநாயகனாக பார்க்கிறார்கள். கதை வேந்தன், தான் பின்பற்றக்கூடிய அந்த ஒரு மாதிரி, அது இந்த தந்தை. எனவே தந்தை எப்படி துள்ளுந்து ஓட்டுகிறார், எப்படி மகிழ்ந்து ஓட்டுகிறார், அவர் எப்படி அலைபேசியில் பேசுகிறார், அவர் எப்படி உடை உடுத்துகிறார், என்னென்ன உணவு உண்கிறார், இவை எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு பாடங்கள். ஏனென்றால் அந்த குடும்பத்தில் அவர்தான் கதாநாயகன். அந்த வகையில்தான் இன்று இந்த பெற்றோர், அதிலும் சிறப்பாக தந்தை, மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. குழந்தை இருக்கின்ற பொழுதே அங்கு புகை பிடிக்கிறார்கள் என்றால் அது உடல் நலத்துக்கு தன்னை விட தன் குழந்தைக்கு கேடு என்பதை அறிந்திருக்க வேண்டும். அந்த உடல்நல கேடு என்பதை விடவும் அந்த குழந்தைக்குள் ஏற்படுகிற உளநல கேடு என்பது இருக்கிறதே, ஆன்ம நல கேடு என்பது இருக்கிறதே, அது இன்னும் கூடுதலானது. ஆக புகைப்பிடித்தலோ, மது அருந்துதலோ, தகாத சொல் சொல்லுதலோ, தன் மனைவியை அடித்தலோ, அல்லது அங்கு குழந்தைகள் இருக்கின்ற பொழுது பொய் சொல்லுதலோ, பிறரை அவமானப்படுத்துதலோ, இழிவுபடுத்துதலோ, அந்த வீட்டில் இருக்கிற பெரியவர்கள், அந்த கணவனுடைய தாய் தந்தை, அவர்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருத்தலோ, இவை எல்லாம் தான் அந்த குழந்தைக்கு பாடங்கள். எனவே குழந்தைகள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு இடரலாக இல்லாமல் இருத்தல் என்பது கட்டாய தேவை. இறைமகன் இயேசு குறிப்பிடுகிறார், குழந்தைக்கு, சின்னஞ்சிறியவர்களுக்கு இடரலாக இருக்கிறவருடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி கடலில் ஆழ்த்த வேண்டும் என்று, அவர் தந்தையாக இருந்தாலும் சரி. எனவே இந்த குழந்தைகளுக்கு இடரில்லா தன்மையோடு இருப்பது என்பது ஒரு கதை நாயகனுடைய ஒரு கடமை. அப்பா என்கிற ஒரு திரைப்படம் அண்மையில் வந்தது, சமுத்திரக்கனி அவர்கள் உருவாக்கிய ஒன்று, அதை தந்தையர்கள் நீங்கள் பார்க்கலாம். அந்த தந்தை தன் மகன் சான்றோனாக உயர்ந்தவனாக வளர்வதற்கு அவர் அணுகுகிற அந்த அணுகுமுறை என்பது ஒரு சிறப்புமிக்க அணுகுமுறை. தந்தையாகிய இறைவன் இறைமகன் இயேசுவை பார்த்து சொல்கிறார், நீர் என்ன அன்பார்ந்த மகன், உம்மை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விண்ணக தந்தை நம் ஒவ்வொரு

0: ஒருவரையும் குறித்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். மண்ணகத்தில் வாழ்கிற இந்த குழந்தைகள் தொடர்பாக இந்த தந்தை மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதற்குரிய சூழலை குழந்தைகளுக்கு இந்த பெற்றோர் சிறப்பாக தந்தை உருவாக்கி தர வேண்டும். எனவே இந்த உறுதிப்பாட்டோடு இந்த நாளை நாம் தொடர்வோம். மீண்டும் ஒரு முறை இந்த திருக்குறளை நாம் சொல்வதற்கு முயல்வோம். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். இறைவனுக்கு திருவுளமானால் மீண்டும் குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி, வணக்கம்.
1: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
2: இறை இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தாயாகி திருச்சபை ஆண்டின் பொது காலம் 22வது ஞாயிற்றுக்கிழமையை மகிழ்ச்சியாகவும் சிறப்பான ஒன்றாகவும் கொண்டாடி மகிழ நம் அனைவருக்கும் அழைப்பினை விடுக்கின்றது. இறைவனின் வார்த்தை நமக்குள் இருக்கின்ற பொழுது அது நம்மை இறைவனுக்கு உகந்த தூய வழியாக நம்மை மாற்றும் என்றும், அந்த வழி நம் சிலுவைகளை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற உதவும் என்றும் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. எரேமியா இறைவாக்கினர் அழைக்கப்பட்ட பொழுது அவர் இளைஞராக இருந்தார். எனவே ஆண்டவர் அவரிடம், நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை நான் விடுவிப்பேன் என்று வாக்களித்தார். இறைவனின் வாக்கை நம்பி எரேமியா யூத மக்களிடம் இறை வார்த்தையை அறிவித்த பொழுது மக்களின் பாவத்தையும் மனம் திரும்புதலின் அவசியத்தையும் அறிவித்ததால் அரசர்களாலும் குருக்களாலும் மக்களாலும் அவர் நிராகரிக்கப்பட்டார். அவமானம், கேலி, துன்பம், சிறை என பல்வேறு வேதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார். இப்படிப்பட்ட வேதனை நிறைந்த காலத்தில் கூட எரேமிய இறைவாக்கினர், ஆண்டவரே, நீரே என்னை வலிமையாக பற்றி கொண்டீர் என்று கூறுவது அவர் இறைவன் மீது கொண்ட அளவற்ற அன்பையும் விசுவாசத்தையும் எடுத்துரைப்பதாக அமைகிறது. அவர் வேதனைகளால் நிறைந்த பொழுது பலமுறை இனி இறைவனின் பெயரை சொல்ல மாட்டேன் என்று தன் வாயால் அறிக்கையிட்ட பொழுதும் கூட மீண்டுமாக அவருடைய வார்த்தை என் இதயத்தில் அடைக்கப்பட்டு என் எலும்புகளில் எரியும் நெருப்பை போல இருக்கின்றது, அதை அடக்க முயன்று நான் களைத்து போகிறேன், என்னால் முடியவில்லை என்று இறைவாக்கினர் எரேமியா எடுத்துச் சொல்வது அவருடைய மனதில் ஆழமாக இறைவனின் வார்த்தையானது விதைக்கப்பட்டிருக்கிறது. விதைக்கப்பட்ட இறை வார்த்தை அதன் பலனை அனுபவிக்காமல் திரும்பாது என்று பழைய ஏற்பாட்டில் சொன்ன அதே வாசகங்கள் நமக்கு நினைவுக்கு வருகிறது. அன்பு இறை சமூகமே, கிறிஸ்துவில் அன்பு கொண்ட இறை மக்களே, இறைவனினுடைய வார்த்தை நம் மனதிற்குள் இருக்கின்ற பொழுது நம்மால் அதை அடைத்து போடவோ சிறையில் இட்டு பூட்டவோ முடியாது. அப்படி பூட்டப்பட்ட இறை வார்த்தை நம் எலும்புகளில் எறியும் நெருப்பை போல இருக்கும் என்று இறைவாக்கினர் எரேமியா நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார். இறைவன் எரேமியாவை அவர் தாயின் கருவில் உருவாகும் முன்பே அவரை தேர்ந்தெடுத்தார். பிறப்பதற்கு முன்பே அவரை திருநிலைப்படுத்தினார். எல்லா இனங்களுக்கும் இறைவாக்கினராக அவரை நியமித்தார் என்று எரேமியா புத்தகம் 1:5 நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த திருநிலைப்படுத்துதலும் தாயின் கருவிலிருந்து எரேமியாவை அறிந்தது அவருக்கு மட்டுமல்ல, இறைவனை விசுவாசிக்கும் நம் அனைவருக்குமே இந்த வார்த்தைகளானது பொருந்தும். நாம் அனைவரும் நம் தாயின் கருவில் உருவாகும் முன்பே இறைவன் நம்மை அறிந்திருந்தார், பிறக்கும் முன்பே நம் அனைவரையும் திருநிலைப்படுத்தி இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் இறைவனின் வார்த்தையை தியானித்து வாழ வேண்டும் என்பதே கிறிஸ்துவ வாழ்வின் மையமாக அமைகிறது. இறைவனின் வார்த்தையை தியானிப்பது நம் வாழ்வில் எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் என்பதை விவிலிய எடுத்துக்காட்டுகளோடு பார்ப்போம். நம் அனைவருக்கும் முன்மாதிரி தூய்மையானவள் என்று பார்க்கப்படுகின்ற அன்னை மரியாள் கூட இறை வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்தாள் என்று நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2:19 மரியா ஞானிகளும் மேய்ப்பர்களும் பிறந்த இயேசுவை பார்த்து அவரை பற்றி புகழ்ந்து பேசிய பொழுது அன்னை மரியால் இவை அனைத்தையும் நினைத்து தியானித்துக் கொண்டிருந்தாள் என்று சொல்லுகிறது. 12 இயேசு காணாமல் போன பொழுது மரியாள் அவரே அறிஞர்கள் மத்தியிலும் மூப்பர்கள் மத்தியிலும் இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டு இருப்பதை கண்டு நானும் உன் தந்தையும் உன்னை தேடினோமே என்று சொன்ன பொழுது இயேசு அவருக்கு மறுமொழியாக, நான் என் தந்தையின் இல்லத்தில் இருப்பது உங்களுக்கு தெரியாதா என்று பதிலளிக்க நற்செய்தி வாசகம் மீண்டுமாக அடிகோட்டிட்டு காண்பிப்பது அன்னை மரியாள் இவை அனைத்தையும் நினைத்து தியானித்துக் கொண்டிருந்தால் என்று சொல்லப்படுகிறது. இப்படி மனிதர்களுக்கு முன்மாதிரியாகவும் புனிதமிக்கவளாகவும் சிறந்தவளாகவும் இருக்கக்கூடிய அன்னை மரியாளே இறை வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்தாரே என்றால் நாமும் கூட அதே இறை வார்த்தையை நம் வாழ்வில் தியானித்து வாழ்வாக்க அழைக்கப்படுகின்றோம். தியானிக்கப்பட்ட இறை வார்த்தை நமக்குள் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தும் என்ற கேள்வி நமக்குள் எழ வாய்ப்புகள் உண்டு. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19:1-10 உள்ள வசனங்களில் சக்கேயினுடைய மனமாற்றத்தை எடுத்துச் சொல்கிற பொழுது ஆண்டவருடைய வருகையானது அவனை மனதை மாற்றி மீண்டுமாக அவன் கிறிஸ்துவை மிகவும் அன்பு செய்கின்ற மனிதனாக மாற்றுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இறைமகன் இயேசு வெகு தொலைவில் இருக்கின்ற பொழுது அவரை காண விரும்பினான். மரத்தின் மீது ஏறி நின்று அவரை கண்டான். இயேசு மரத்தின் கீழ் வந்து, நான் இன்று உன்னோடு தங்க போகிறேன் என்று சொன்னார். அவரை வீட்டுக்கு அழைத்து சென்றான். அவரோடு சேர்ந்து உணவு அருந்தினான். ஆனால் இயேசு நுழைந்தது அவனுடைய வீட்டில் மட்டுமல்ல, மாறாக அவனுடைய மனதிற்குள்ளாகவும் நுழைந்தார். அந்த நுழைதலை கண்டறிந்த சக்கேயு யாருடைய வற்புறுத்தனம் என்று தானாக எழுந்து நின்று 2 வாக்குறுதிகளை இறைவனுக்கு முன்பாக எடுத்துரைக்கின்றார். 1, ஆண்டவரே, நான் யாரையாவது ஏமாற்றியிருந்தால் அவர்களுக்கு 4 அவர்களுக்கு திருப்பி தருகிறேன். என் சொத்தில் பாதியை நான் ஏழைகளுக்கு தருகிறேன் என்று சொன்னார். இறைவனும் அவருடைய வார்த்தையும் மனதிற்குள் நுழைந்த பொழுது எப்படி சக்கேயுடைய மனமானது மாறி இறைவனை அதிகமாக விசுவாசிக்க தொடங்கியதோ அதை போல நாம் எப்பொழுதெல்லாம் இறைவனுடைய வார்த்தையை தியானித்து நம் இறைவனை நம் உள்ளத்திற்குள் வாழ அழைக்கின்றோமோ அப்பொழுது நம் மனதிற்குள் மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றமானது நம்மை இறைவனுக்கு உகந்த புனிதமிக்க வழியாக நம்மை மாற்றும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதைதான் இன்றைய 2 வாசகத்தில் வாசிக்க கேட்கிறோம். புனித பவுல் அடிகளார் இறைவனின் இரக்கத்தை முன்னிட்டு உங்கள் உடல்களை உயிருள்ள தூய்மையான இறைவனுக்கு உகந்த பலியாக அர்ப்பணியுங்கள், அதுவே நீங்கள் செலுத்தும் உண்மையான இறை வழிபாடு என்று சொல்லுகிறார். எனவே எப்பொழுதெல்லாம் நாம் இறை வார்த்தையை தியானித்து இறைவனையும் அவர் நமக்கு இட்ட கட்டளைகளையெல்லாம் நாம் வாழ்க்கையில் கடைபிடித்து அதை வாழ்வாக்குகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாமும் உயிருள்ள தூய்மையான இறைவனுக்கு உகந்த பலியாக மாறுவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த உயிருள்ள தூய்மையான இறைவனுக்கு உகந்த பலி என்பது பழைய ஏற்பாட்டில் உள்ள விலங்குகளை கொன்றிடுகின்ற பலிகளைப் போல அல்ல, மாறாக கிறிஸ்துவோடு ஒவ்வொரு நாளும் நாம் இறந்து உயிர் தெழுகின்ற அந்த பலியானதே உண்மையான பலி என்று இன்றைய நற்செய்தி வாசகங்களும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. கிறிஸ்துவோடு இணைந்து இறந்து உயிர்ப்பது என்பது ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்றி வாழ்வது என்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இறைவனை பின்பற்றி வாழ இறைவன் சொல்லுகின்ற மூன்று வழி இருக்கிறது. ஒன்று, என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னையே மறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு நாள்தோறும் இறைவனை பின்பற்ற வேண்டும். இரண்டாவது, அவர் தருகின்ற உணவை உண்ண வேண்டும். மூன்றாவதாக, அவருடைய இரத்தத்தை பருக வேண்டும். யாரெல்லாம் இந்த மூன்று காரியங்களை செய்கிறார்களோ அவர்கள் இறைவனோடு சேர்ந்து ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பை காண்கிறவர்களாக இருப்பார்கள். அந்த உயிர்ப்பை காண்கின்ற தருணம் எது என்று கேட்டால், இறை வார்த்தையை தியானிக்கின்ற தருணம், தியானித்த வார்த்தையை வாழ்வாக்குகின்ற தருணம், வாழ்வாக்கிய அதே இறை வார்த்தையை மீண்டும் மீண்டுமாக பிறரோடு பகிர்ந்து கிறிஸ்துவையும் இறைவனையும் பிறரில் கண்டு நம்மை இறைவனுக்கு உகந்தபடியாக மாற்றுகின்ற சிறந்ததொரு வாழ்க்கையை வாழ இறைவனிடம் மன்றாடுவோம். இறைவனுடைய ஆசீரோடு நாமே இறைவனுக்கு உகந்த பலியாக மாறுவோம்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை கதைகள் ஆயிரம், வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் ஆயிரம்.
2: பூனைக்கு மணி மேலும் தொடர்கிறது. பூனைக்கு மணி கட்டி ஆயிற்று. மணி சத்தத்தை கேட்டவுடன் பயந்து ஓடி ஓடி ஒளிந்து உல்லாசமாக வாழ்ந்து வந்தன எலிகள். விடுதலை வாழ்வுக்கு வித்திட்ட போராளி எலிக்கு சிலை எழுப்பப்பட்டது. அந்த பக்கம் போகும்போதும் வரும்போதெல்லாம் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. அன்று போராளி எலி உயிர் விட்ட எழுச்சி நாள். சிறப்பு வணக்கம் செய்ய சிலைக்கடியில் கூடியிருக்க அதில் ஓர் எலி எழுச்சி உரையாற்றியது. நம்மில் ஒருவர் உயிர் தியாகம் செய்தும் முழுமையான விடுதலை இன்னும் வரவில்லையே. இன்னும் மணி சத்தத்தை கேட்டு கேட்டு அஞ்சி அஞ்சி ஓடி ஓடி ஒளிந்து கொண்டுதானே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பூனை என்ற அநீத அமைப்பு இருக்கும் வரை நமக்கு பிரச்சனை தானே. அதை அடியோடு அகற்ற வழியே இல்லையா? ஏன் இல்லை? கூடி சிந்தித்தால் கோடி வழிகள். கூடி சிந்தித்தன, வழியை கண்டுவிட்டன. எல்லோரும் கூட்டாக சேர்ந்து இந்த அமைப்பையே அடித்து வீழ்த்துவோம். எப்படி? எல்லோரும் சாக வேண்டியதுதானா? நம்மில் உயிர் சேதம் ஊனச்சேதம் இப்படியெல்லாம் ஆகுமே? ஆகாது. அதற்கு ஒரு யுக்தி இருக்கிறது. எலி பாசானம் இருக்கும் இடம் எனக்கு தெரியும். அதை ரகசியமாய் பூனை சாப்பிடும் பாலிலே கலந்து விடுவோம். எதிரியின் அழிவு உறுதி. சேர்ந்து புறப்பட்டன. பூனை பாலில் பாசாணம் வைத்தன. அன்றிரவு பாலை சாப்பிட்ட அந்த அநீதி பூனை செத்தொழிந்தது. செத்தொழிந்த பூனையின் மேல் ஏறி நின்று எலிகள் எல்லாம் ஆடிப்பாடின, ஆனந்த தாண்டவம் ஆடின. ஆடுவோமே, பள்ளு பாடுவோமே, ஆனந்த விடுதலை அடைந்து விட்டோம் என்று. யுக்தியுடன் கூடிய வீரமே முழுமையாய் வீழ்த்தும். அநீத அமைப்புகளை அறவே அழித்திட ஆணிவேர்களை தேடு. எதை எதிர்கொள்கிறோமோ அது விதி, எப்படி எதிர்கொள்கிறோமோ அது மதி.
1: வாரம் ஒரு நிகழ்வு.

சர்வதேச அறப்பணிகள் தினம். சர்வதேச அறப்பணிகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் மிக உன்னதமான முறையில் கடைபிடிக்கப்படுகிறது. சமுதாயத்தில் பிறருக்கு உதவி செய்யும் நல் மனப்பான்மையையும் பல்வேறு சமூக அறப்பணிகளின் முக்கியத்துவத்தையும் உலக மக்களிடையே ஆழமான விழிப்புணர்வுடன் எடுத்துரைப்பதே இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். கவலைகளும் சவால்களும் நிறைந்த இந்த உலகத்தில் தேவையுடைய சக மனிதர்களுக்கு நாம் காட்ட வேண்டிய அன்பு நெறியை உலகிற்கு உரக்க சொல்வதற்கான மிக சிறந்த தொடக்கமாக இந்நாள் நமது சமுதாயத்தில் அமைகிறது. அறப்பணி என்பது வெறும் பொருள் உதவி அல்லது பண உதவி செய்வது மட்டுமல்ல, அது நம்மிடம் உள்ள அன்பு, இரக்கம், நமக்கான நேரம், அறிவு மற்றும் உன்னதமான சேவையை தேவையுடைய பிறருடன் எவ்வித பிரதிபலனும் இன்றி பகிர்ந்து கொள்வதாகும். இது மனிதநேயத்தின் மிக உயர்ந்த ஆன்மீக மற்றும் சமூக வெளிப்பாடாக கருதப்படுகிறது. இந்த உன்னத நாள் ஏழைகள், ஆதரவற்றோர், தீராத நோய்களில் மற்றும் சமூகத்தில் காலம் காலமாக பின்தங்கிய நிலையில் வாழும் மக்களுக்கு மனிதாபிமானத்துடன் உதவ வேண்டியதன் அவசியத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழும் மக்களின் வறுமை நிறைந்த வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் விதைப்பதே உண்மையான அறப்பணியாகும் என்பதை நாம் அனைவரும் உணர்தல் வேண்டும். இன்று உலகம் முழுவதும் பல தன்னார்வ அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் சமூக சேவை நிறுவனங்கள் தங்களின் சொந்த நலனை துறந்து பல்வேறு அறப்பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன. இவர்களின் இத்தகைய அசாத்திய சேவையும் ஓயாத உழைப்பும் தற்கால மனித குலத்தின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பாக விளங்குகின்றன. அறப்பணிகள் சமுதாயத்தின் மனிதர்களுக்கிடையே சுயநலமற்ற அன்பு, கூட்டு ஒற்றுமை மற்றும் உயர்ந்த சகோதரத்துவத்தை மிக ஆழமாக வளர்க்க உதவுகின்றன. பிற மனிதர்களின் துயரத்தையும் கண்ணீரையும் தனது சொந்த துயரமாக பகிர்ந்து கொள்வதே உண்மையான மனிதநேயத்தின் அடையாளம் என்பதை இச்செயல்கள் நமக்கு உணர்த்துகின்றன. பசியோடு இருப்பவர்களுக்கான உணவு, தானம், கல்வி உதவி, ஏழைகளுக்கான மருத்துவ உதவி, இரத்த தானம் மற்றும் உறுப்பு தானம் போன்றவை அறப்பணியின் மிக சிறந்த நடைமுறை வடிவங்களாகும். இத்தகைய உன்னத தானங்கள் மற்றும் நற்செயல்கள் பலரின் சோகமான வாழ்க்கையில் ஒரு புதிய விடியலையும் மீள முடியாத நல் மாற்றத்தையும் ஏற்படுத்துகின்றன. இன்றைய நவீன யுக்த இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் இத்தகைய தன்னார்வ சேவைகளில் தங்களை ஆரம்பம் முதலே ஆர்வத்துடன் ஈடுபடுத்திக் கொள்ள முன்வர வேண்டும். இளமையிலிருந்தே சமூக நற்பணிகளில் ஈடுபடுவது இளைஞர்களுக்கிடையே உயர்ந்த சமூக பொறுப்புணர்வையும் சகிப்புத்தன்மையையும் வளர்க்க பெரிதும் உதவுகிறது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. எனவே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தங்களின் குழந்தைகளிடம் பிறருடன் பகிர்ந்து வாழும் உன்னதமான நற்பண்பை ஆரம்ப கல்வி முதலே வளர்க்க வேண்டும். சிறு வயதிலிருந்தே அறப்பணியின் உண்மையான மதிப்பையும் பிறர் மீது அன்பு காட்டும் குணத்தையும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் மட்டுமே எதிர்காலத்தில் ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகும். அறப்பணி என்பது ஏதோ வாரம் ஒருமுறை செய்யும் செயல் அல்ல, அது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு முக்கிய பகுதியாக மாற வேண்டும். அறப்பணி செய்வதற்கு ஒருவர் பெரும் செல்வந்தராக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற சிறிய உதவிகளை தங்களின் வாழ்வாதாரத்திற்கு உட்பட்டு செய்யலாம். உதவி செய்வதற்கான நல் மனமும் பிறர் மீதான இரக்கமும் இருந்தால் நாம் செய்யும் மிக சிறிய செயலும் ஒரு பெரிய அறப்பணியாக மாறி ஏதோ ஒரு உயிரை காப்பாற்ற உதவும். திடீரென ஏற்படும் நிலநடுக்கம், வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்கள், கொடிய நோய்கள் மற்றும் அவசர காலங்களில் அறப்பணிகள் மிகவும் அவசியமாகின்றன. அத்தகைய இக்கட்டான நெருக்கடி நேரங்களில் மனிதநேயம் மட்டுமே புவியியல் எல்லைகளையும் நாடுகளையும் கடந்து ஒட்டுமொத்த உலகையும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றிணைக்கிறது. சமூகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தேவையான அன்பையும் பாதுகாப்பையும் வாழ்வியல் ஆதரவையும் வழங்குகிறது. விழிப்புணர்வுள்ள ஒவ்வொரு குடிமகனின் தலையாய பொறுப்பாகும். அவர்களை எவ்வித பாகுபாடுமின்றி அரவணைப்பதே நமது சிறந்த மனிதநேய நாகரீகத்தின் அடையாளமாகும். உண்மையான அறப்பணி என்பது மனிதர்களுக்கிடையே நிலவும் எந்த ஒரு மதம், மொழி, இனம் அல்லது நாடு போன்ற வேறுபாடுகளை பார்ப்பதில்லை. மனிதனை மனிதனாக நேசித்து
அவனது பசியையும் துயரத்தையும் போக்குவதே அறப்பணியின் உன்னதமான அடிப்படை நோக்கமாகும். நம்முடைய சமுதாயத்தில் யாரும் பசியினாலும் வறுமையினாலும் அறியாமையினாலும் துன்பப்படாத ஒரே புதிய உலகை உருவாக்க நாம் அனைவரும் தாராள மனதுடன் இணைந்து செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். நம்மிடம் உள்ள வளங்களை பிறருக்கு பகிர்ந்தளிக்கும் இந்த உன்னதமான மனப்பான்மை மட்டுமே சமூக முன்னேற்றத்திற்கும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் வழிவகுக்கிறது. சர்வதேச அறப்பணிகள் தினம் என்பது உலக அளவில் தன்னலமற்ற சேவையின் உன்னதமான மதிப்பையும் அதன் அவசியத்தையும் உலகிற்கு உரக்க எடுத்துரைக்கிறது. சுயநலமாக வாழாமல் பிறரின் நலனின் அக்கறை கொண்டு வாழ்வதே ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ்வதற்கான உன்னதமான அர்த்தமுள்ள வாழ்வாகும். அன்போடும் கருணையோடும் செய்யப்படும் ஒவ்வொரு சிறிய உதவியும் ஏதோ ஒரு மனிதரின் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடியலை ஏற்படுத்தும் சக்தி கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கருணை நிறைந்த இத்தகைய நற்செயல்கள்தான் சலனங்கள் நிறைந்த இந்த உலகத்தை மிகவும் அழகாக மாற்றுகின்றன. இந்த வரலாற்றை சிறப்புமிக்க நாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் பல தன்னார்வ சேவைகள், நிதி திரட்டும் நல் நிகழ்ச்சிகள் மற்றும் விழிப்புணர்வு இயக்கங்கள் மிக சிறப்பாக நடத்தப்பட்டு சமூக ஒற்றுமையை வலுப்படுத்துகின்றன. முடிவாக, சர்வதேச அறப்பணிகள் தினம் என்பது அன்பு, கருணை, பகிர்வு மற்றும் தன்னலமற்ற சேவையின் உன்னதமான மதிப்பை மனித குலத்திற்கு நினைவூட்டும் சிறப்புமிக்க நாளாகும். பிறரின் மகிழ்ச்சிக்காக வாழ்வதும் துன்பத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதலாக இருப்பதும் மனித வாழ்க்கையின் உயர்ந்த நோக்கமாகும். ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் சிறு சிறு நற்செயல்களின் மூலம் அறப்பணியை நம் வாழ்வின் ஒரு பகுதியாக மாற்றி வன்முறைகள் இல்லாத அன்பும் அமைதியும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு நல்ல உலகை உருவாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம் என இந்நாளில் உறுதியளிப்போம்.

0: செய்திகள்.
1: நமது நம்பிக்கை வாழ்விலும் இறை வேண்டலிலும் பேதுருவின் அதே நேர்மையை கொண்டிருப்போம் என்றும், நமது இதயங்கள் குழப்பத்தில் இருக்கும்போது கூட நாம் உண்மையில் என்ன உணர்கிறோம் என்பதை தாழ்ச்சியுடன் இயேசுவிடம் எடுத்துரைப்போம் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். August 30 ஞாயிறன்று காஸ்தல் கந்தோல்ஃபோவில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு திருத்தந்தை குறிப்பிட்டார். அன்றைய நற்செய்தி பகுதியை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை, இயேசு தமது பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் குறித்து கூறிய போது பேதுரு அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், ஆண்டவரே, இது உமக்கு ஒருபோதும் நிகழக்கூடாது என்றதை எடுத்துக்காட்டியதுடன், இறைவனின் வழிகள் நமது எதிர்பார்ப்புகளில் இருந்து மாறுபடும் போது அவற்றை ஏற்றுக்கொள்வது எளிதல்ல என்றும் குறிப்பிட்டார். மேலும் குழப்பமான நேரங்களில் பேதுரு நமக்கு 2 முக்கிய பாடங்களை கற்றுத்தருகிறார் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, அத்தகைய தருணங்களில் கூட ஆண்டவருடனான நமது உரையாடலை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது என்றும், நாம் புரிந்து கொள்ள முடியாதவற்றை நம்பிக்கையுடன் ஆண்டவரிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இறைவனின் செயல்களை ஒருபோதும் தீர்ப்பிடாமல் அவை நமது எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக இருந்தாலும் இறைவன் தனது செயல்களின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துவதை தாழ்ச்சியுடனும் இறை வேண்டலுடனும் கேட்க வேண்டும் என்று திருத்தந்தை கூறினார்.
2: வெறுப்பு பெருகும் இடத்தில் மன்னிப்பையும் அச்சம் நிலவும் இடத்தில் நம்பிக்கையையும் எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் இறைவேண்டல் செய்தார். அல்ஃபானோ ஏரியில் இடம்பெற்ற ஏரியின் அன்னை மரியாவின் திருப்பவனியில் பங்கேற்ற போது இவ்வாறு இறைவேண்டல் செய்துள்ள திருத்தந்தை, போர், துன்பம் மற்றும் பிளவுகளால் பாதிக்கப்பட்ட உலகிற்காக அமைதியை வேண்டியதுடன் திரு அவையையும் உலக மக்களையும் கன்னிமரியாவின் பாதுகாப்பில் ஒப்படைத்தார். பொதுவாழ்வில் பொறுப்பேற்றவர்கள் நீதி, சுதந்திரம், ஒவ்வொருவரின் மனித மாண்பு மற்றும் பொதுநலனை பேணி செயல்பட வேண்டும் என்றும் திருத்தந்தை நம்பிக்கையாளர்களை கேட்டுக்கொண்டார். மேலும் அன்னை மரியாவை கேட்பதிலும் பணியாற்றுவதிலும் சிறந்த பெண் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, நற்செய்தியை துணிவுடன் அறிவிக்கும் பணியுடன் சேவை செய்யும் அன்பில் நிலைத்திருக்கும் திரு அவைக்காகவும் இறைவேண்டல் செய்தார். போரால் பாதிக்கப்பட்ட மக்களை குறிப்பாக மரியாவின் பாதுகாப்பில் ஒப்படைத்த திருத்தந்தை, அனைவரின் உள்ளங்களிலும் அமைதிக்கான ஏக்கம் வளரவும் குழந்தைகள், முதியோர், நோயாளிகள், குடும்பங்கள், இளைஞர்கள் மற்றும் தனிமையில் வாழ்வோருக்காகவும் சிறப்பாக இறைவேண்டல் செய்தார். ஏரியின் அன்னை மரியாவின் திருவுருவத்துடன் ஃபால்கோ படகில் பயணித்த திருத்தந்தை ஏறத்தாழ 25 நிமிடங்கள் அல்பானோ ஏரியின் நீரில் பயணம் செய்தார். அல்பானோ ஏரியில் நடைபெற்ற இந்த திருப்பவனியில் படகில் பங்கேற்ற முதல் திருத்தந்தை என்ற வரலாற்று சிறப்பை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: மக்கள் வெறுப்புக்கும் வன்முறைக்கும் இடம் கொடுக்க வேண்டாம் என்றும், அன்பின் வழி மட்டுமே மனித குலத்தை அமைதியையும் வாழ்வையும் நோக்கி அழைத்துச் செல்ல முடியும் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். August 29 சனிக்கிழமையன்று காஸ்தல் கந்தோல்ஃபோவில் உள்ள ஏரிகளின் தூய அன்னை மரியாள் திருத்தலத்தில் திருப்பலி நிறைவேற்றிய போது இவ்வாறு முடிந்த திருத்தந்தை, இயேசு தண்ணீரின் மீது நடந்த நிகழ்வை சுட்டிக்காட்டியதுடன் துன்பம், வன்முறை மற்றும் பிரிவினை என்ற எதிர்காட்சிகளுக்கு மத்தியிலும் இறை மக்கள் நம்பிக்கையில் உறுதியாக இருக்குமாறு ஊக்கப்படுத்தினார். இயேசு புயலை அமைதிப்படுத்தி அச்சத்தில் தவித்த சீடர்களை பாதுகாப்பாக கரை சேர்த்தது போல, கிறிஸ்தவர்களும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வும் அன்பும் நிறைந்த பாதையில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று திருத்தந்தை சுட்டிக்காட்டினார். கிறிஸ்துவின் பாடுகளையும் சிலுவையையும் எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, தன்னலத்தை துறந்து தங்கள் சிலுவையை சுமந்து இயேசுவை பின்பற்றுமாறு சீடர்களுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பை எடுத்துரைத்ததுடன், அன்பின் வழி மட்டுமே வாழ்வின் வழி என்று வலியுறுத்தினார். மேலும் வெறுப்பையும் வன்முறையையும் கடுமையாக கண்டித்த திருத்தந்தை, அவை அநீதிக்கு எதிரான பதிலடியாக இருந்த போதிலும் அவற்றை கொண்டு எந்த நல்ல முடிவையும் எட்ட முடியாது என்றும், அவை அழிவையும் மரணத்தையும் மட்டுமே தரும் என்றும் குறிப்பிட்டார். காயம் எதுவாக இருந்தாலும், குற்றம் எதுவாக இருந்தாலும், தீமை நமது மனித தன்மையை சிதைக்க நாம் அனுமதிக்க கூடாது என்று திருத்தந்தை வலியுறுத்தினார்.
2: ஹைட்டியில் பிணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருப்பவர்களை உடனடியாக விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ள திருத்தந்தை 14 லியோ அவர்கள், நேபாளம் மற்றும் திபெத்தில் ஏற்பட்ட பேரழிவுக்கான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறும் அழைப்பு விடுத்துள்ளார். August 30 ஞாயிறன்று காஸ்தல் கந்தல்ஃபோவில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையின் இறுதியில் இந்த அழைப்பை விடுத்த திருத்தந்தை, ஹைட்டியின் ஹென்ஸ்காப் பகுதியில் அண்மையில் நடந்த படுகொலை குறித்து தனது ஆழ்ந்த துயரத்தையும் வெளிப்படுத்தினார். நேபாளம் மற்றும் திபெத்தில் ஏற்பட்ட கடும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும், உயிரிழந்தவர்கள், காயமடைந்தவர்கள், காணாமல் போனவர்கள், அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் மீட்பு பணியாளர்களுக்காகவும் திருத்தந்தை இறைவேண்டல் செய்தார். மேலும் துன்பங்களை குறைக்கவும் பாதி
0: பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு அவசர உதவிகளை வழங்கவும் கூடுதல் அக்கறையுடன் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். இந்நிலையில் உணவு, அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் தங்குமிடம் உள்ளிட்ட அவசர நிவாரண முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் பிறரன்பு பணிக்காக திருப்பிடத்துறையின் மூலம் நேபாள காரிதாஸ் அமைப்புக்கு திருத்தந்தை அவர்கள் நிதியுதவி அனுப்பியுள்ளதாக வத்திக்கான் தெரிவித்துள்ளது.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை கதைகள் 1000, வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் 1000.
2: பூனைக்கு மணி மேலும் தொடர்கிறது. பூனைக்கு மணி கட்டியாயிற்று. மணி சத்தத்தை கேட்டவுடன் பயந்து ஓடி ஓடி ஒளிந்து உல்லாசமாக வாழ்ந்து வந்தன எலிகள். விடுதலை வாழ்வுக்கு வித்திட்ட போராளி எலிக்கு சிலை எழுப்பப்பட்டது. அந்த பக்கம் போகும்போதும் வரும்போதெல்லாம் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. அன்று போராளி எலி உயிர் விட்ட எழுச்சி நாள். சிறப்பு வணக்கம் செய்ய சிலைக்கடியில் கூடியிருக்க அதில் ஓர் எலி எழுச்சி உரையாற்றியது. நம்மில் ஒருவர் உயிர் தியாகம் செய்தும் முழுமையான விடுதலை இன்னும் வரவில்லையே. இன்னும் மணி சத்தத்தை கேட்டு கேட்டு அஞ்சி அஞ்சி ஓடி ஓடி ஒளிந்து கொண்டுதானே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பூனை என்ற அநீத அமைப்பு இருக்கும் வரை நமக்கு பிரச்சனை தானே. அதை அடியோடு அகற்ற வழியே இல்லையா? ஏன் இல்லை? கூடி சிந்தித்தால் கோடி வழிகள். கூடி சிந்தித்தன, வழியை கண்டுவிட்டன. எல்லோரும் கூட்டாக சேர்ந்து இந்த அமைப்பையே அடித்து வீழ்த்துவோம். எப்படி? எல்லோரும் சாக வேண்டியதுதானா? நம்மில் உயிர் சேதம், ஊனச்சேதம் இப்படியெல்லாம் ஆகுமே? ஆகாது. அதற்கு ஒரு யுக்தி இருக்கிறது. எலி பாசானம் இருக்கும் இடம் எனக்கு தெரியும். அதை ரகசியமாய் பூனை சாப்பிடும் பாலிலே கலந்து விடுவோம். எதிரியின் அழிவு உறுதி. சேர்ந்து புறப்பட்டன. பூனை பாலில் பாசாணம் வைத்தன. அன்றிரவு பாலை சாப்பிட்ட அந்த அநீதி பூனை செத்தொழிந்தது. செத்தொழிந்த பூனையின் மேல் ஏறி நின்று எலிகள் எல்லாம் ஆடிப்பாடின, ஆனந்த தாண்டவம் ஆடின. ஆடுவோமே, பள்ளு பாடுவோமே, ஆனந்த விடுதலை அடைந்து விட்டோம் என்று. யுக்தியுடன் கூடிய வீரமே முழுமையாய் வீழ்த்தும். அநீத அமைப்புகளை அறவே அழித்திட ஆணிவேர்களை தேடு. எதை எதிர்கொள்கிறோமோ அது விதி, எப்படி எதிர்கொள்கிறோமோ அது மதி.
1: வாரம் ஒரு நிகழ்வு.

சர்வதேச அறப்பணிகள் தினம். சர்வதேச அறப்பணிகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் மிக உன்னதமான முறையில் கடைபிடிக்கப்படுகிறது. சமுதாயத்தில் பிறருக்கு உதவி செய்யும் நல் மனப்பான்மையையும் பல்வேறு சமூக அறப்பணிகளின் முக்கியத்துவத்தையும் உலக மக்களிடையே ஆழமான விழிப்புணர்வுடன் எடுத்துரைப்பதே இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். கவலைகளும் சவால்களும் நிறைந்த இந்த உலகத்தில் தேவையுடைய சக மனிதர்களுக்கு நாம் காட்ட வேண்டிய அன்பு நெறியை உலகிற்கு உரக்க சொல்வதற்கான மிக சிறந்த தொடக்கமாக இந்நாள் நமது சமுதாயத்தில் அமைகிறது. அறப்பணி என்பது வெறும் பொருள் உதவி அல்லது பண உதவி செய்வது மட்டுமல்ல, அது நம்மிடம் உள்ள அன்பு, இரக்கம், நமக்கான நேரம், அறிவு மற்றும் உன்னதமான சேவையை தேவையுடைய பிறருடன் எவ்வித பிரதிபலனும் இன்றி பகிர்ந்து கொள்வதாகும். இது மனிதநேயத்தின் மிக உயர்ந்த ஆன்மீக மற்றும் சமூக வெளிப்பாடாக கருதப்படுகிறது. இந்த உன்னத நாள் ஏழைகள், ஆதரவற்றோர், தீராத நோய்களில் மற்றும் சமூகத்தில் காலம் காலமாக பின்தங்கிய நிலையில் வாழும் மக்களுக்கு மனிதாபிமானத்துடன் உதவ வேண்டியதன் அவசியத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழும் மக்களின் வறுமை நிறைந்த வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் விதைப்பதே உண்மையான அறப்பணியாகும் என்பதை நாம் அனைவரும் உணர்தல் வேண்டும். இன்று உலகம் முழுவதும் பல தன்னார்வ அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள் மற்றும் சமூக சேவை நிறுவனங்கள் தங்களின் சொந்த நலனை துறந்து பல்வேறு அறப்பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன. இவர்களின் இத்தகைய அசாத்திய சேவையும் ஓயாத உழைப்பும் தற்கால மனித குலத்தின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பாக விளங்குகின்றன. அறப்பணிகள் சமுதாயத்தின் மனிதர்களுக்கிடையே சுயநலமற்ற அன்பு, கூட்டு ஒற்றுமை மற்றும் உயர்ந்த சகோதரத்துவத்தை மிக ஆழமாக வளர்க்க உதவுகின்றன. பிற மனிதர்களின் துயரத்தையும் கண்ணீரையும் தனது சொந்த துயரமாக பகிர்ந்து கொள்வதே உண்மையான மனிதநேயத்தின் அடையாளம் என்பதை இச்செயல்கள் நமக்கு உணர்த்துகின்றன. பசியோடு இருப்பவர்களுக்கான உணவு, தானம், கல்வி உதவி, ஏழைகளுக்கான மருத்துவ உதவி, இரத்த தானம் மற்றும் உறுப்பு தானம் போன்றவை அறப்பணியின் மிக சிறந்த நடைமுறை வடிவங்களாகும். இத்தகைய உன்னத தானங்கள் மற்றும் நற்செயல்கள் பலரின் சோகமான வாழ்க்கையில் ஒரு புதிய விடியலையும் மீள முடியாத நல் மாற்றத்தையும் ஏற்படுத்துகின்றன. இன்றைய நவீன யுக்த இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் இத்தகைய தன்னார்வ சேவைகளில் தங்களை ஆரம்பம் முதலே ஆர்வத்துடன் ஈடுபடுத்திக் கொள்ள முன்வர வேண்டும். இளமையிலிருந்தே சமூக நற்பணிகளில் ஈடுபடுவது இளைஞர்களுக்கிடையே உயர்ந்த சமூக பொறுப்புணர்வையும் சகிப்புத்தன்மையையும் வளர்க்க பெரிதும் உதவுகிறது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. எனவே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தங்களின் குழந்தைகளிடம் பிறருடன் பகிர்ந்து வாழும் உன்னதமான நற்பண்பை ஆரம்ப கல்வி முதலே வளர்க்க வேண்டும். சிறு வயதிலிருந்தே அறப்பணியின் உண்மையான மதிப்பையும் பிறர் மீது அன்பு காட்டும் குணத்தையும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் மட்டுமே எதிர்காலத்தில் ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகும். அறப்பணி என்பது ஏதோ வாரம் ஒருமுறை செய்யும் செயல் அல்ல, அது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு முக்கிய பகுதியாக மாற வேண்டும். அறப்பணி செய்வதற்கு ஒருவர் பெரும் செல்வந்தராக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற சிறிய உதவிகளை தங்களின் வாழ்வாதாரத்திற்கு உட்பட்டு செய்யலாம். உதவி செய்வதற்கான நல் மனமும் பிறர் மீதான இரக்கமும் இருந்தால் நாம் செய்யும் மிக சிறிய செயலும் ஒரு பெரிய அறப்பணியாக மாறி ஏதோ ஒரு உயிரை காப்பாற்ற உதவும். திடீரென ஏற்படும் நிலநடுக்கம், வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்கள், கொடிய நோய்கள் மற்றும் அவசர காலங்களில் அறப்பணிகள் மிகவும் அவசியமாகின்றன. அத்தகைய இக்கட்டான நெருக்கடி நேரங்களில் மனிதநேயம் மட்டுமே புவியியல் எல்லைகளையும் நாடுகளையும் கடந்து ஒட்டுமொத்த உலகையும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றிணைக்கிறது. சமூகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தேவையான அன்பையும் பாதுகாப்பையும் வாழ்வியல் ஆதரவையும் வழங்குகிறது. விழிப்புணர்வுள்ள ஒவ்வொரு குடிமகனின் தலையாய பொறுப்பாகும். அவர்களை எவ்வித பாகுபாடுமின்றி அரவணைப்பதே நமது சிறந்த மனிதநேய நாகரிகத்தின் அடையாளமாகும். உண்மையான அறப்பணி என்பது மனிதர்களுக்கிடையே நிலவும் எந்த ஒரு மதம், மொழி, இனம் அல்லது நாடு போன்ற வேறுபாடுகளை பார்ப்பதில்லை. மனிதனை மனிதனாக நேசித்து அவனது பசியையும் துயரத்தையும் போக்குவதே
அறப்பணியின் உன்னதமான அடிப்படை நோக்கமாகும். நம்முடைய சமுதாயத்தில் யாரும் பசியினாலும் வறுமையினாலும் அறியாமையினாலும் துன்பப்படாத ஒரே புதிய உலகை உருவாக்க நாம் அனைவரும் தாராள மனதுடன் இணைந்து செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். நம்மிடம் உள்ள வளங்களை பிறருக்கு பகிர்ந்தளிக்கும் இந்த உன்னதமான மனப்பான்மை மட்டுமே சமூக முன்னேற்றத்திற்கும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் வழிவகுக்கிறது. சர்வதேச அறப்பணிகள் தினம் என்பது உலக அளவில் தன்னலமற்ற சேவையின் உன்னதமான மதிப்பையும் அதன் அவசியத்தையும் உலகிற்கு உரக்க எடுத்துரைக்கிறது. சுயநலமாக வாழாமல் பிறரின் நலனின் அக்கறை கொண்டு வாழ்வதே ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ்வதற்கான உன்னதமான அர்த்தமுள்ள வாழ்வாகும். அன்போடும் கருணையோடும் செய்யப்படும் ஒவ்வொரு சிறிய உதவியும் ஏதோ ஒரு மனிதரின் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடியலை ஏற்படுத்தும் சக்தி கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கருணை நிறைந்த இத்தகைய நற்செயல்கள்தான் சலனங்கள் நிறைந்த இந்த உலகத்தை மிகவும் அழகாக மாற்றுகின்றன. இந்த வரலாற்றை சிறப்புமிக்க நாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் பல தன்னார்வ சேவைகள், நிதி திரட்டும் நல் நிகழ்ச்சிகள் மற்றும் விழிப்புணர்வு இயக்கங்கள் மிக சிறப்பாக நடத்தப்பட்டு சமூக ஒற்றுமையை வலுப்படுத்துகின்றன. முடிவாக, சர்வதேச அறப்பணிகள் தினம் என்பது அன்பு, கருணை, பகிர்வு மற்றும் தன்னலமற்ற சேவையின் உன்னதமான மதிப்பை மனித குலத்திற்கு நினைவூட்டும் சிறப்புமிக்க நாளாகும். பிறரின் மகிழ்ச்சிக்காக வாழ்வதும் துன்பத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதலாக இருப்பதும் மனித வாழ்க்கையின் உயர்ந்த நோக்கமாகும். ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் சிறு சிறு நற்செயல்களின் மூலம் அறப்பணியை நம் வாழ்வின் ஒரு பகுதியாக மாற்றி வன்முறைகள் இல்லாத அன்பும் அமைதியும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு நல்ல உலகை உருவாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம் என இந்நாளில் உறுதியளிப்போம்.

0: செய்திகள்.
1: நமது நம்பிக்கை வாழ்விலும் இறை வேண்டலிலும் பேதுருவின் அதே நேர்மையை கொண்டிருப்போம் என்றும், நமது இதயங்கள் குழப்பத்தில் இருக்கும்போது கூட நாம் உண்மையில் என்ன உணர்கிறோம் என்பதை தாழ்ச்சியுடன் இயேசுவிடம் எடுத்துரைப்போம் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். ஆகஸ்ட் 30 ஞாயிறன்று காஸ்தல் கந்தோல்ஃபோவில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு திருத்தந்தை குறிப்பிட்டார். அன்றைய நற்செய்தி பகுதியை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை, இயேசு தமது பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் குறித்து கூறியபோது பேதுரு அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், ஆண்டவரே, இது உமக்கு ஒருபோதும் நிகழக்கூடாது என்றதை எடுத்துக்காட்டியதுடன், இறைவனின் வழிகள் நமது எதிர்பார்ப்புகளில் இருந்து மாறுபடும் போது அவற்றை ஏற்றுக்கொள்வது எளிதல்ல என்றும் குறிப்பிட்டார். மேலும் குழப்பமான நேரங்களில் பேதுரு நமக்கு இரண்டு முக்கிய பாடங்களை கற்றுத்தருகிறார் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, அத்தகைய தருணங்களில் கூட ஆண்டவருடனான நமது உரையாடலை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது என்றும், நாம் புரிந்து கொள்ள முடியாதவற்றை நம்பிக்கையுடன் ஆண்டவரிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இறைவனின் செயல்களை ஒருபோதும் தீர்ப்பிடாமல் அவை நமது எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக இருந்தாலும் இறைவன் தனது செயல்களின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துவதை தாழ்ச்சியுடனும் இறை வேண்டலுடனும் கேட்க வேண்டும் என்று திருத்தந்தை கூறினார்.
0: வெறுப்பு பெருகும் இடத்தில் மன்னிப்பையும் அச்சம் நிலவும் இடத்தில் நம்பிக்கையையும் எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் இறைவேண்டல் செய்தார். அல்ஃபானோ ஏரியில் இடம்பெற்ற ஏரியின் அன்னை மரியாவின் திருப்பவனியில் பங்கேற்ற போது இவ்வாறு இறைவேண்டல் செய்துள்ள திருத்தந்தை, போர், துன்பம் மற்றும் பிளவுகளால் பாதிக்கப்பட்ட உலகிற்காக அமைதியை வேண்டியதுடன் திரு அவையையும் உலக மக்களையும் கன்னிமரியாவின் பாதுகாப்பில் ஒப்படைத்தார். பொதுவாழ்வில் பொறுப்பேற்றவர்கள் நீதி, சுதந்திரம், ஒவ்வொருவரின் மனித மாண்பு மற்றும் பொதுநலனை பேணி செயல்பட வேண்டும் என்றும் திருத்தந்தை நம்பிக்கையாளர்களை கேட்டுக்கொண்டார். மேலும் அன்னை மரியாவை கேட்பதிலும் பணியாற்றுவதிலும் சிறந்த பெண் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, நற்செய்தியை துணிவுடன் அறிவிக்கும் பணியுடன் சேவை செய்யும் அன்பில் நிலைத்திருக்கும் திரு அவைக்காகவும் இறைவேண்டல் செய்தார். போரால் பாதிக்கப்பட்ட மக்களை குறிப்பாக மரியாவின் பாதுகாப்பில் ஒப்படைத்த திருத்தந்தை அனைவரின் உள்ளங்களிலும் அமைதிக்கான ஏக்கம் வளரவும், குழந்தைகள், முதியோர், நோயாளிகள், குடும்பங்கள், இளைஞர்கள் மற்றும் தனிமையில் வாழ்வோருக்காகவும் சிறப்பாக இறைவேண்டல் செய்தார். ஏரியின் அன்னை மரியாவின் திருவுருவத்துடன் ஃபால்கோ படகில் பயணித்த திருத்தந்தை ஏறத்தாழ 25 நிமிடங்கள் அல்பானோ ஏரியின் நீரில் பயணம் செய்தார். அல்பானோ ஏரியில் நடைபெற்ற இந்த திருப்பவனியில் படகில் பங்கேற்ற முதல் திருத்தந்தை என்ற வரலாற்று சிறப்பை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: மக்கள் வெறுப்புக்கும் வன்முறைக்கும் இடம் கொடுக்க வேண்டாம் என்றும், அன்பின் வழி மட்டுமே மனித குலத்தை அமைதியையும் வாழ்வையும் நோக்கி அழைத்துச் செல்ல முடியும் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை அன்று காஸ்தல் கந்தோல்ஃபோவில் உள்ள ஏரிகளின் தூய அன்னை மரியாள் திருத்தலத்தில் திருப்பலி நிறைவேற்றிய போது இவ்வாறு முடிந்த திருத்தந்தை, இயேசு தண்ணீரின் மீது நடந்த நிகழ்வை சுட்டிக்காட்டியதுடன் துன்பம், வன்முறை மற்றும் பிரிவினை என்ற எதிர்காட்சிகளுக்கு மத்தியிலும் இறை மக்கள் நம்பிக்கையில் உறுதியாக இருக்குமாறு ஊக்கப்படுத்தினார். இயேசு புயலை அமைதிப்படுத்தி அச்சத்தில் தவித்த சீடர்களை பாதுகாப்பாக கரை சேர்த்தது போல, கிறிஸ்தவர்களும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வும் அன்பும் நிறைந்த பாதையில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று திருத்தந்தை சுட்டிக்காட்டினார். கிறிஸ்துவின் பாடுகளையும் சிலுவையையும் எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, தன்னலத்தை துறந்து தங்கள் சிலுவையை சுமந்து இயேசுவை பின்பற்றுமாறு சீடர்களுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பை எடுத்துரைத்ததுடன், அன்பின் வழி மட்டுமே வாழ்வின் வழி என்று வலியுறுத்தினார். மேலும் வெறுப்பையும் வன்முறையையும் கடுமையாக கண்டித்த திருத்தந்தை, அவை அநீதிக்கு எதிரான பதிலடியாக இருந்த போதிலும் அவற்றை கொண்டு எந்த நல்ல முடிவையும் எட்ட முடியாது என்றும், அவை அழிவையும் மரணத்தையும் மட்டுமே தரும் என்றும் குறிப்பிட்டார். காயம் எதுவாக இருந்தாலும், குற்றம் எதுவாக இருந்தாலும், தீமை நமது மனித தன்மையை சிதைக்க நாம் அனுமதிக்க கூடாது என்று திருத்தந்தை வலியுறுத்தினார்.
0: ஹைட்டியில் பிணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருப்பவர்களை உடனடியாக விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ள திருத்தந்தை 14 லியோ அவர்கள், நேபாளம் மற்றும் திபெத்தில் ஏற்பட்ட பேரழிவுக்கான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறும் அழைப்பு விடுத்துள்ளார். ஆகஸ்ட் 30 ஞாயிறன்று காஸ்தல் கந்தல்ஃபோவில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையின் இறுதியில் இந்த அழைப்பை விடுத்த திருத்தந்தை, ஹைட்டியின் ஹென்ஸ்காப் பகுதியில் அண்மையில் நடந்த படுகொலை குறித்து தனது ஆழ்ந்த துயரத்தையும் வெளிப்படுத்தினார். நேபாளம் மற்றும் திபெத்தில் ஏற்பட்ட கடும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும், உயிரிழந்தவர்கள், காயமடைந்தவர்கள், காணாமல் போனவர்கள், அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் மீட்பு பணியாளர்களுக்காகவும் திருத்தந்தை இறைவேண்டல் செய்தார். மேலும் துன்பங்களை குறைக்கவும்,
2: பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு அவசர உதவிகளை வழங்கவும் கூடுதல் அக்கறையுடன் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். இந்நிலையில் உணவு, அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் தங்கும் இடம் உள்ளிட்ட அவசர நிவாரண முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் பிறரன்பு பணிக்காக திருப்பிடத்துறையின் மூலம் நேபாள காரிதாஸ் அமைப்புக்கு திருத்தந்தை அவர்கள் நிதியுதவி அனுப்பியுள்ளதாக வத்திக்கான் தெரிவித்துள்ளது.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர் பெறுங்கள்.